0: அம்மா அம்மா ஓ அம்மா எல்லி போயிட்டையா அம்மா காக்கு சிங்கியும் சத்தே இல்லைல
1: எந்த மோந்தாய பார்வனுக்கே கிரிச்சேண்டு காக்கோ நான் சத்தித்திலே ஜீவத்தூடு எந்த காக்கியே
0: நான் அந்தானே காக்கு சிங்க நீ சத்தே மாடலம்மா எல்லி இஞ்சே இச்சனரா
1: எந்த கண்ணு பெரியா நாக்கு கெஜித்து தீரத்தச்சக்கு கெல்ச உண்டு நீட மாதிரியா நாக்கு
0: நீட எக்கலு ராமாயண இஞ்சதே நான் எந்தெங்கி காக்கிது கட்டக ரேகி கழிப்பியா நாக்கு கொத்துரியா நீட புத்தி
1: ரேகத்தை எந்தர மாடோ நானு இங்க பூஜை மாடடா நீக்கு மங்கள கழிச்சுட்டு ஒரு இச்சுக்கு ஜவாப்தாரி பந்தித்தில்ல பாப்பா வயசான அனீட அப்பு பொலாக்க மஞ்சி மேலே வயங்கிண்டு தோட்டா பேலு பான எத்த கடிச்சி வந்து நைக்கொண்டு வா மீச வந்த போவனை பிச்சேண்டு
0: அப்ப எனக்கு இச்சக்கு நேரக்கு தோட்டக்கு போயே ஆ பொள்ளிக்குண்ணா இல்லையா அவன் எல்லாம் மாடுலையா
1: எந்த அண்ணே நீட பாலு வந்த பொள்ளின்னு நம்பியண்டக்க உத்தார அங்க கெல கையிட்டுன்னு அழுக்கண்டியாக்கு அதுங்க சரியாயித்து நீனும் எத்து மூடுட்ட பற போயேண்டு இப்பனைக்கே போயேண்டு இப்பியா அதுங்க சரியாயித்து நீட பூபாலி பொண்ணு சரி உண்டு எந்த அண்ணியே நீனு இச்ச பெரியா என்னங்க அப்போ தோட்டக்கு போயேண்டியது கண்ணு புட்டு அம்மா நோட்டு 9 ஆயிடுத்து
0: அம்மா நீ நானே எச்சக்கு போனிக்கு பையு ஆசி நட பொண்ணுற பக்கி தக்கு போறக்கு போக்கத்த அவளும் நீட மாதிரி ஒரு பொண்ணாயித்து பாக்கிய பந்தியால நீக்கு கொத்திரடு
1: நோட்டு இவண்ட பொண்ணுற பக்க எண்ணொக்க உரி வந்துருத்து தேவலோகத்துஞ்சு இஞ்சி வந்தவளா பாப்பா அவ கொந்து ஒண்ணொக்காக நேரேரா நானும் பொண்ணே அவளும் பொண்ணே அவளும் நாட மாதிரி பாக்கிய பந்தவளே ஆச்சங்கி அவ ஒரு பொண்ணுற கோலத்து உண்டா பாக்கியமனை பத்மனுக்கே கழிப்பா போடு நீனு வடிய அவ நீட தக்கு எங்கேங்கு பெலை தந்தா
0: இக்க நீ கதெல்லாம் என்னங்க அம்மா நாக்கு கிள வைப்பா திம்பக்கு எந்த மாடியா எண்ணும் அம்மா
1: ஓ இவன் சரிய குஞ்சி விட்டு கொடுக்கொண்டுலோ ஒட்டி சுட்டு பெச்சே போண்டேங்கு பிசி மாடேன்னு தின்னு நாக்கு கெல்ச உண்டு
2: எந்த போஜி பொலாக்கலை நீங்கட கலாட்ட ஊருக்குந்தாய் பாய்படிப்பியலா
1: பாரி இங்க ஒப்ப பாக்கி இஞ்சத்து இச்ச நேரம் அவண்ட கூட பாய் படிச்சிட்டு நடத்தொண்டே ஆரோ காய்த்து இஞ்சி நீங்கட கூட போறே பொற்பட போக்கொண்டு
2: அம்மா தாய் சென்ன முண்ட திப்பியா தாரவோ நீட பாய்க்கு புட்டு ஒக்கே கையிட்டுட்டு ஆ புண்ணிய தாய் கிட்டு செங்கி அவட காலுக்கு மூந்து குறி அட்ட புத்துருவெஞ்ச
1: அட்ட போயிரா அட்டா அட்ட போண்ட நீளாவே புத்திரி
0: அம்மா நீ பாய் படிச்சண்டே பர பராந்து அண்ணியாண்டி இப்பியா அல்ல நாக்கு பிஸி ஆயிட்டு ஒட்டி மாடி தப்பியா
1: போண்டேங்கி தின்னு இல்லேங்கி புடு நாக்கண்ணாண்டி
2: என்னங்க போஜி நீ அவன கூட இன்னே கழிப்பியா இந்தள நாளே அவங்க தாண்ட தப்புற அறிவாப்பா அக்கா அவனா அவனே திட்டேடு போப்பான்
1: எக்கா அவண்ட தப்புற அறிவாப்போ